0: சிக்கியவன் முட்டமாக தம்மதான் காலை சாப்பிட்டு அம்மா இசுமம் விவாந்தகத்தின் மகையால் எவ்வளோனே தான் அட்டு வந்த கச்சையாகத்தவங்க தாக்குவா நுண்ண பூமி ஹாக்கிட்டு வந்தமக்காக அத்தாத்து பின்னி சாப்பிடு வீட்டு காக்கத்தவையாக்கு தமான மலிங் மலிங் நக்சிங்மன் தான் ஹாக்கி பில்லத்தான் மகிழ்மன் குவைய நக்சுமில்லோ அக்ஸவும் நக்சுமில்லோ நீங்களோ பக்கலோ சுட்ட குவைய சிங்கிலோ பக்கலோ சுட்ட அணிகூட்ட கத்தம்மன்
1: Temangani haki night in Canada tagya qattarira review kanok ikkaumagiya qarangu vi tagya qluti uvaruni tagya qataqqluti
0: etchumane kapsikallagulung ikkaumag kaumagama anana gilaqtaqa ikoin na katingit manchuya mi ikayok ti chakati ten dryden inongon ukaw siyo yok ti sa laos merama ten nago manchuya golinga ten galan ayong itumbaya ten dryden na ni okol kukang na yung laos yung ama indaguti ang na pira mahabits mi number 20 manchuya mi inyakagos yung mga yung Cuma ikaw mabagkatamat ko Stanley Cup yung musik tangangat yung musik tangangat tako Montreal Canadiens ko sa alak sa kayut camera si Mang Mata 24 times amalwa ikaw mabluhit tako nunak asinganin nga ang nikwi sa ulo Russia Czechoslovakia ulo tilugo Sweden take to money Canada Cup mo ketika aku waktu lawan mata CBC lo takuk sah tak tak tu nih jut nah temak ko kita nak kandak dah makin nak tu waktu sama tak ko tangan ini kebo akikak tu luk taja kina yang mutu kangen nak sah datalang mas tanah ugong nak opi kiba.
1: Takut CBC kut, akinai din Canada tagyay nakatak begin.
0: Magit, ii tagyay nakatak taka. Kaya sumani, takwa Sportsnet ilawlak kaatin na ko Canada mo to kanga check tuya katalo matalo kanga tiluwi solo manchua mo ka sa kafirti Vancouver mi. Toronto, Tamakwa, Nikita, ito ko siyo wakritik. Teka nga, Sportsnet, ilaw lang mat. So, kulo, isumatakayaw lang kritik. Toronto, mutuwa nga loak dun eh. Uko sa kakatalak laong mata. Kating kalawak dilugit. So, kulo, tao tukuyo, Montreal, Pittsburgh na katiktuar, Vancouver, Calgary, katiktilugit. Pag tumukaw sa kakumain na kritik tingin niya, kritik tingin ka lang akin doon eh. Tama ko, pag binaksin, may alawang matuwam nun eh. Kautubun na ili sa alawak si Mayak ka, kasi ano nga, pangkayalak siya nga. Eko, 15 minutes nung kangan, nangapian ni kangan, kung ngayalik ka na siya, hakit yun. Tanawag siyang nakatumakayalawak to, CBC, kamatidlo, Canada look down mo to hang next so yo ya katalong mag champion na long mo to
1: akaw ro katang ipog likya te man nay na ataw sin nang mitu sa katarakluni asing ito pingo aga ro tilugin
0: yeah te man to na ako sa gila unikaw sa yon nakatasuklo ang musak tara sung na tilugin tanaw pingo Trying to kill all along in matter. Ottawa, Montreal, Ilo Bruti. Taka Katikanok in the wind. They call Sakaoma long matter. Trying to make it a cut the lock to Tangmosaka